மகானு இந்தரானு இந்தர் பாலானு பால ரங்கானு ரங்கு காலானு காலு அனுப்புகுத்தையாங்க ஆபா அப்பங்காத்து மெத்தைய பாரு கொனுகனு உதாரு முனுகானு பிரணாம நேரு பயணிக்காம ஆத்தோத பிரஜாண்டு மெத்து காத்திய கண்ட அலிசே கர்ம அதிசே தர்ம சர்பா பிரநாட அண்டட் பாட சாரி சாந்தவ பிரசாது சாச்சரி சாந்த துவ பிரசாது